நனி திந்த ரத்தகல சரி பண்ண நனி திந்த ரத்தகல சரி பண்ண லகே காட்டி சமதமாக காட்டி.